ராணி தனக்கரைக்கு கோணன் ஆவாவேகா. ஆட்ட பஜேசி பணா ரசோயி தன்னை போஜன கோண கவாவேகா. சேவா கிருக்க